தலிருவுது. வெல்கம் டு டுடேஸ் டிவோஷன் மியூசிக் ப்ரோக்ராம். டியர் லிசனர்ஸ், இன் தி பிகினிங் லெட் அஸ் லிசன் டு ஆர் சந்திரிகா, ரிட்டன் பை பிரசன்ன தீர்த்த. முரளிய துவனியு கரியுத்தலிருவுது.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
3: டிடிஹெச் நேயர்களுக்கான ஒலிபரப்பில் அரங்கிசை, போனாலா சங்கர் பிரகாஷ் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். வியல் குமார் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். ராம ராம ராம ராம வசந்தா ராகத்தில் அமைந்த புரந்தரதாசர் தேவர் நாமாவுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம் திஸ்ர நடை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: அரங்கிசை நிகழ்ச்சியில் போனாலா சங்கர் பிரகாஷ் அவர்களின் வீணை இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. வி எல் குமார் அவர்கள் வயலின், கே பி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். தொடர்ந்து பூர்வி கல்யாணி ராகத்தில் அமைந்த மீனாட்சி மேமுதம் தேகி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஆதிதாளம்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் போனாலா சங்கர் பிரகாஷ் அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். விஎல் குமார் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி அங்கமாலி கே ஜே ஜோஸ் அவர்களின் தில்ருபா இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ தில்ருபா ரிசைட்டல் பை அங்கமாலி ஸ்ரீ கே ஜே ஜோஸ். He is accompanied by Shri T.V. Ramanujacharlu on the violin, Tiruchi Shri S. Rangarajan on the mridangam, and Coimbatore Shri V. Mohanram on the ghatam. Nigashil todakamaha Sarasiruha Nayane Tyagarajar Kirtane Ragam Amritavarshini Adi Talam. The concert begins with St. Tyagaraja's composition Sarasiruha Nayane in Rag Amritavarshini set to Adi Tal.

மகாத்முலே, மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், ராகம் ரிஷபப்ரியா, ஆதிதாளம். லிசன் நவ் டு மகாத்முலே, மைசூர் வாசுதேவாச்சார்ஸ் காம்போசிஷன் இன் ராக் ரிஷபப்ரியா செட் டு ஆதிதாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: ராகம் டிடிஎச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது ரஞ்சனி குரு பிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு ஆரம்பம் சுத்த சீமந்தனி ராகத்தில் அமைந்த ஜானகி ரமணா தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.
2: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You can now listen to a vocal concert by Ranjani Guru Prasad. The first composition, Janaki Ramana, has been divined by Tyagaraja, Rag Suddha Seemandini Adithal.

0: ரஞ்சனி குருபிரசாத் அவர்கள் பாடியவற்றில் அடுத்து ராமனுக்கு மன்னன் முடி, அருணாச்சல கவிராயர் பாடல், ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம்.
1: A Tamil song by Arunachala Kavi, ராமனுக்கு மன்னன் முடி, ராக் ஹிந்தோளம், ஆதிதாள்.

0: ராகம் டிடிஎச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரஞ்சினி குரு பிரசாத் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஹரிகாம்போதி ராகத்தில் அமைந்த தினமணி வம்ச தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
1: On Ragam 24/7 DTH, you are now listening to a vocal recital by Ranjani Guru Prasad. She is accompanied on the violin by M.A. Krishnaswamy and on the Mridangam by Papanasam R. Kumar. The concert continues with the Tyagaraja composition Dinamani Vamsa, Rag Hari Kamboji, Adithal.

0: நிறைவாக ராம ராம புரந்தரதாசர் தேவரநாமா திலங் ராகம் ரூபகதாளம்.
1: நவ தேவரநாமா பை புரந்தரதாசா ராம ராமா ராக் திலங் ரூபகதாள்.

0: இதுவரை ரஞ்சினி குருபிரசாத் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஎச்சில் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை. நேயர்களே, உங்களுக்காக
1: ஆன் ராகம் 24/7 டிடிஎச் யூ ஆர் லிசனிங் டு அ வோக்கல் ரெசைட்டல் பை ரஞ்சினி குருபிரசாத். ஷி வாஸ் அக்கம்பனிட் ஆன் த வயலின் பை எம்ஏ கிருஷ்ணசுவாமி அண்ட் ஆன் த மிருதங்கம் by Papanasam R. Kumar. That was a contribution by All India Radio Chennai for Ragam 24/7 DTH, anytime Indian.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் இருப்பவர் வேம்பு ஐயர். நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் வி கோவிந்தசாமி.

நாயக்கர் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் என் ராமசாமி அவர்கள் மிருதங்கம், ராமநாதபுரம் எம் என் கந்தசாமி அவர்கள் ஜீரா. This is Ragam 24/7 DTH, Anytime Indian Music. We now bring you a vocal recital by Madurai Shri Mani Iyer. He is accompanied on vocals by Shri Vembu Iyer. The other accompaniments are Shri V. Govindasamy Nayakar on the violin, Coimbatore Shri N. Ramasamy on the mridangam, and Ramanathapuram Shri M. N. Kandasamy on the kanjira. Nigashil Todakamaha, Jalandra, Harikesanallur Mutaya Bhagavadar Sahityam. Valaji Ragam, Rupakatalam. The concert begins with Jalandhra, composed by Harikesanallur Muthaiya Bhagavathar, in Rag Valaji, set to Tal Rupak.

இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு. உடன் பாடியிருப்பவர் வேம்பு ஐயர் அவர்கள். ரிஷிக்கு பக்கவாதி.

வாசியுங்கள். வி கோவிந்தசாமி நாயகர் அவர்கள். வி கோவிந்தசாமி நாயக்கர் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் என் ராமசாமி அவர்கள் மிருதங்கம், ராமநாதபுரம் எம் என் கந்தசாமி அவர்கள் கஞ்சீரா. திஸ் இஸ் ராகம் 2470 THZ எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை மதுரை ஸ்ரீ மணி ஐயர். ஹி இஸ் அக்கம்பனிட் ஆன் த வோக்கல்ஸ் பை ஸ்ரீ வேம்பு ஐயர். தி அதர் அக்கம்பனிமெண்ட்ஸ் ஆர் ஸ்ரீ வி கோவிந்தசாமி நாயக்கர் ஆன் த வயலின்.

நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு. உடன் பாடியிருந்தவர் வேம்பு ஐயர் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி கோவிந்தசாமி நாயக்கர் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் என் ராமசாமி அவர்கள் மிருதங்கம், ராமநாதபுரம் எம் என் கந்தசாமி அவர்கள் கஞ்சீர். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது.